சோதுவு A, B, C, D, E, F, G, H, I, S, NO மச்சா பிகிட் பிட்டுக்கா சோதுவு சுடாகிலே தாகா தேக்குக்கு பேச்கதே தாவு ஜோதுக்கி NO, NO, NO, மிலாஜ் பேக்கு தூர் சோட்டு பேச்கதே தாவு ஜோதுக்கி தேக்க ஜஜ் ஓர்டர் சுன்னு ஓர்டர் ஓர்டர்